அது மழையாய் என்ன பாட்டு நானும் கைதப்பரம் கூட செய்தது. திருஷ்ஷூர் ரெஸ்ட் ஹவுஸில் வச்சிட்டான அது மழையாய் என்ன பாட்டு நானும் கைதப்பரம் கூட செய்தது. அந்த கம்போசிங் അതിന്റെ സ്ക്രിപ്റ്റ് റൈറ്റർ ലോഹിതനാണ്. അങ്ങനെ ലോഹിതൻ നമ്മുടെ കഥ എല്ലാം പറഞ്ഞ് മമ്മൂക്കാണ് ഇതിന്റെ നായകൻ എന്നെല്ലാം പറഞ്ഞ് ഒരു നമുക്ക് ഒരു